0: Monzi, ogu ngani shibji shiju. Bola lo
1: desu. Bola lo pebri samshum.
0: Ya.
2: Kerani le shabzai chiki yu. Gyakzai sochi.
1: Ya jo ogu shan. Ogu shan, ogu rang shing ma re. Bola ge, ngone ngani le nemba shibishin nge. Nindari shi chuzo shibu nga bane chabzai janggu ge. Dēmē chākpā shīm lē kālē kātū.
0: Tāgirē, dēngwē ngā zō chāp dēng sōkchōng lē dēdē, ngā bē dēnē lāng chōgō bīnā. Chāp nē shi tā yō mār tā, ngā nē chōgō tō jē lōng lē jās. Sā nī ngā bē lēng mēn tā.
1: Ngā yē lēng gē mē. Wō rē, ō hō shān, bō lā gē, ngā nī gā jē mā chōng sū tū mē chē nī chāp dēng chē gō rē sōng gē. Dē chē hō bā yōng gē rē.
0: Tāgirē, chāp nē jīng yī jī lē mē bā hō yōng gē.
2: Nian la khala soshi. Tishin khala gyak zay seje, sanyi rongi na pa lo. Lega kharche ne, kashin yu na, yagu che tohri, shema do kalay kaho chung. Doda, chong zui mang sui chong ga zu cao shi, kirani ge shingir wa. Chab dun xia di, tanda chong zui gangba ting xe deyo shi. 很多波拉给俺们家请示你呗你现在俺家进修给新这次这个就在开吧罗军军的给他你的民族这个对的波拉的这个不是第一名了感心思心定的说说起来的感心过人给你开始你留到同埋给他你给种族那老用不是吧种族没上面给他你肯定谢中
3: 生在河边年龄才中啊，爹爹给你了两个棉花，爹爹，俺最特别是当家给你了，吃来尝就不易，统统好吃过来。既然你什么懂的，虫子没什么好吃多，水都给给不多，水都没整多。既然你个来可以，都不懂的事啊姐，我怎么明白？我那上些差大学不是，既然你牛西。
2: 杨柳种子没长毛，即使没几只就要人。大兄弟，来克拉索西。克拉西萨松的苏水塘过去，衙门的中间那路，衙门的中大街，给俺一个队。

0: school la kham sa
1: jang khawa ge je thiyi jo jo sla ti ye
0: ya ga chob ji
2: ta jan ni ya school
3: ni bu ya khawa je a de chob ye
0: a ji ta ni si chu yi da
3: zin bu che ba ya su yi
2: a le gu da
1: ma chi ne che ju
2: jang che yi de la ye ta da jang cha yin dun gyur cha
1: ye zo jang ge me ga de ki il che
2: de ne kham bu ge de ge o lam tha jing lue da ku yu khwa yi me yu wa che
0: 今天看了的看不下来的你往塞不起去你这塞不起你俺是故事啊亚楚这么想两个是冷的这你对鞋子贵其实你也能买冰的然后俺你最女婿给我留这一次多你呢他又说的过些没其实咱对买冰的你让我不做给我们谁啊啊顶着可把意思吧俺们就过来你平大是不
3: 咱给连户别说，你也切得起，俺们就过来，那对不起，你也要些钱学，对啊。王世仁，给他们要，这我比啥都强，给你给些东西。

0: kham sang gu shu chen la
1: ta ki na su phim ma ji khang da nga xue ta ge li me mo ran xin tie zo xi mo do xin de su ro shi
0: mo mo tan de xin ne lo zo sun ji lo gu wen ge lo su gu cha me zan ni ba du mo ran la zha ge na gu ri
1: la zha ge si mo ran wo bei bei ma ji gu mo song zan ka jiang tong shi
2: 你那天让朋友听到日不？我们所有男人的老师就让我们给约着，马赛莫让连老师谈恋爱个忘记约咱，去让给地址又想着早晚哪有个嘛着？
3: 当俺送不嘛说了呢？俺都从这边出去，出完事了又。
2: 顾秀成啦，顾秀成啦，俺最疼多去让参加用过瘾。什么叫钱嘛是？俺最让人说不起是。